திருட்டு திருட்டு தாக்க திருட்டு திருட்டு தானதா தானதா தா தா தா திருட்டு திருட்டு தானதா தானதா தா தா தா திருட்டு திருட்டு தானதா தானதா தா தா தா திருட்டு திருட்டு தானதா தானதா தா தா தா திருட்டு திருட்டு